0: ஓய் நிகடா, ஓய் மாத்தடுறல மாற, ஓகே சும்மன் கூத்திரல மாற, ஓவர் பேமெண்ட் கண்டக
1: பெட பெட விஸ்கெதக்கம் பெட.